மின்னாடி கவப்பு 19 டேப்லெட் பல் சொல்லல இங்கான ப்ரோ நீட வளவளஞ்சு பண்ணி மண்டல்லாம் நெருக்கியவள் கவப்பட் ப்ரோ புஜுமன் நீனடி மீமி கவப்பட் வாண்டா கரணங்கி வளைஞ்சு பண்ணுங்க ஆனு ப்ரோ மாபஜாவள் டேப்லெட் வாண்டவ மஞ்சினிட ஆள்குமன் இவங்குமன்ற எங்களை காண்கன் புல்க மீமி வாண்டா ஏப்பால் பீன் மீமி ஜாலஞ்சு புருகு புருகு பழஞ்சு பழஞ்சு ஏப்பா பீன் ஒன்றலைங்க பல் என்னுடைய கவப்பட் நீடு நீடியாங்க பல்கலைங்க டேப்லெட் டேப்லெட்டு மண்ட ஊழிய குஜு கான்கான் மேம்மி ஜரே ஏண்டனே புல்காவோட மேம்மி எங்கள் சென்னங்கரோட மண்ட யோங்கு நினடி டேப்லெட் டேப்லெட் நினடி மண் காங்கோ நல்கொல மண் படல் ஊழியுங்க நல்கு மண் ஆபஜிடி முறாங்க புது நினடி கலனங்க ஒழங்கடி கவப்பட் நீடு எங்கள் லனஞ்சு பிளவிங்க புது ஐயிட மண் ஒண்டல டேப்லெட் மண் நின்றுடுங்க புது மண் ஏன் கிளினிக் கடை செலா ஞாபகம் மண்ணே செலங்கொரு நீழு ஒன்றலு மங்கள் சுலோ மிஞ்சடி டேப்லெட் புது மங்கள் ஞாபகம் எங்கள் கவ பறிச்சிடு எங்கள் மங்கள் ஞாபகம் செரிஜா லீரா புது மண் மடலிங் படலும் நிம்மன் அனே வாங்கி இப்போ மிஞ்சடி கடை 1800020080 மின்னடி ஒன்றுல பீன் ஒன்றுல மங்கள் சுலோ செலாஜங்க மெரிஜின் அனுபுரம் டேப்லெட் வாலு பீன் வண்டிச்சா மணின் வண்டிச்சா ஏப வண்டி உலு உலு மண்டுஞ்ச மடோ ஊறாங்க மீம்மி சுலாலஞ்சு பல் பூல்க வாலு நின்னுடின்னு கோபட் நான் செய்வேன்.

எங்கள் கோபு மடலஞ்சாலும் ஒழிஞ்சாங்க. எங்கள் பீன் ரூஜா மணன் ரூஜா ஏப்பாங்க பல மடலஞ்ச் மிஞ்சி கோபட் ஜலு ஒழிஞ்சாங்க. எங்கள் மீமி ஜரோ குஞ்சங்களை கூட்ட மடஞ்சினுடைய மீமி குஞ்சங்களை மட ஜலு ஒழிஞ்சு புழவங்க ஒழிஞ்சு புழவங்க ஒழிஞ்சு மிஞ்சிடு மீமி கோபட் கலைஞனுடைய பீன் வந்து இன்னுடைய மீமி பல் மடலஞ்சு உள்ளுஜாலஞ்சு பல் படலுன்னு கல்லன் வண்டி பல ஊனிங் சவுளிஞ்சுங்க மீமிஜிடு கல்லன் வண்டி பல சவுளிச்சாங்க மீமி என் ஜலங்கரோடு மிஞ்சி ஞாங்கன்னு மீமிஜடி பல ஊனானு மிஞ்சிட்டு பீன் வண்டி மணன் எங்கள் மிஞ்சினோம் சலவங்குற ஊனானு பின்னரு மீமிஜடி நின்றுச்சாங்க மழனு கவப்பட் நான் தீன் கவப்பட்டு மிஞ்ச மீமி குஜினு ஊனானே பல் ஊனிங் பலோ சளு விளைஞ்சாங்க கவப்பிடிச்சிடு மிஞ்சிட பல சுழலைங்கனே லோங் கோபட் எங்கள் பல் உணனு பீன் எங்கள் நேர பல் மீமி செஞ்சல கவப்பட்டு நான்றிஞ்சாங்க நின்றுச்சாங்க நீண்டு வரணு என்குமன் ஹாஸ்பிட்டல் கடை ஞகமன் ஜனங்குறச்சான்னு நின்று புற புல்காங்கனே சுவால் கவப்பட்டு நான்றின் பீஞ்சா மணஞ்சா ஏப்பா புஜபால் மடலை மீறி மீமி விழுவாரக்காங்க அனுப்பு பல் நின்றுனு கவப்பட்டு அங்கே எங்கள் பல் மட அங்கே சடி விழாங்க மண்ணு போகிறோம் எங்கள் கூட்டம் மண் விழாங்க மண்ணுக்கோ மீமிஜிடு ஏ மணன் ஞானுக்கோ பதிமணனுக்கோ மணல் மண்டல் மீமிஜடு புஜமன் வேண்டோ மீஞ்சிடு கவப்பட்டு நீர் லன்கு மண்ட அங்கே ஜவ்வளோ வளங்க ஜங்கம்மன் மடம் கவப்பட்டு மீஞ்சடு நின்று நீர் இப்போ ஊழியும் ஒன்றனு போகிறோம் ஊழி குஜம் மண்ட புஜ நின்று கவப்பட்டு மங்களில் பழப்புங்க 4 weeks, 1 month அண்ட் கருணஞ்ச புஜப்புல சூம் குஜலைங்கனே நின்று மீமி மண் மடலை அண்ட் மீமிஜிடி ஜரவு மண் மண்ணன் பயில்மன்கோ உங்கச்சி நின்ற சலங்கங்குருவில் ஹெல்த் கேர் ஒர்க்கர்